0: மல்லி மஜாமல் மஞ்ஞாஞ்சினால் பாட்டி இல்லை பாடுவாங்க. நான் தோட்டக்கர்
1: சொன்னா

ஒரு மாதிரி வந்ததுக்கு சென்னகாலியம் வரக்கு தான் பொறுமன் ஜாஜாங்காய் ஜாஜாங்காய்